ஆகாஷவாணி 90 இயர்ஸ். நாட் அவுட், நாட் அவுட், நாட் அவுட். ஆகாஷவாணி விஜயவாடா. கிருஷ்ணம்ம சாட்சிகா. ஸ்டில் பேட்டிங் ஃபார் யூ ஃபர் எவர்.

0: நமனு சப்பவே தடுக்கோ தடுக்க, வாணித்தேனமனு சப்பவே தடுக்கோ தடுக்க, ராயபாரம் சப்பவே தடுக்கோ தடுக்க,
1: ராயபாரம் சப்பவே தடுக்கோ தடுக்க,
0: பீடி கட்ட தெச்சானு.